நானுக்கு கட்டு காட்டி காட்டியே கோ வர்த்ததா சபது கரே பரகாத்து நானுக்கு